0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ பியும் சுங்கிரே வேர் குவாரோ
0: பியும் சுங்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான் லங் யூ பீடோ டெல் ஆ லோகா காமு பெனே
1: இடிவினோ ஆர் ரேடியோ.